அன்பின் ஒளியாய் தோன்றி அன்பு மார்க்கத்தை காட்டி தாயாய் தந்தையாய் குருவாய் அன்பால் வழிநடத்தி நாமமும் ரூபமும் வேறல்ல என்று கலியுக தீர்வாக மோட்சத்தின் வழியாக சாய் அவதாரத்தின் மகிமையும் அழகும் பக்தர்கள் மனதில் அனந்த ஜோதியாய் விளங்க சாய் நாமத்தை பரிசாய் அளித்துள்ளார் சுவாமி. சாய் நாமம் வாழ்க, சத்திய நாமம் வாழ்க என்று சுவாமியின் நாமத்தை என்றுமே மனதில் கொள்வோம்.

சுவாமி, வாழ்வில் எல்லாமே முடிந்து விட்டது என்று எண்ணிய ஒரு கணம், திருவண்ணாமலையின் கோபுர உச்சியிலிருந்து தன் வாழ்வை முடித்துக் கொள்ள அருணகிரிநாதர் குதித்தார். ஆனால் முருகப்பெருமான் அவரை தாங்கி முத்தை தரு என்ற அருள்மொழியை அருளினார். அந்த ஒரு கணம் ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு ஆன்மாவையே மாற்றியது. சுவாமி, தங்களின் கருணையும் அப்படித்தானே? ஒரு அருள் பார்வை போதும், வீழ்ந்த மனம் எழுகிறது, துவண்ட இதயம் மலர்கிறது, வாழ்க்கையே பக்தியின் பயணமாக மாறுகிறது. அந்த நன்றியுணர்வுடன் அன்று முருகப்பெருமான் அருளிய திருப்புகழை சமர்ப்பிக்கிறோம்.

ஓம் ஸ்ரீ சாய்ராம். டியர் சுவாமி, அவர் மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் லவிங் பிரணாம்ஸ் அட் யுவர் டிவைன் லோட்டஸ் ஃபீட் ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தி டிவோட்டிஸ் ஆஃப் சென்னை சவுத் டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், வி ஆஃபர் அவர் ஹார்டியஸ்ட் கிராட்டிடியூட் ஃபார் பிளெஸிங் தி டிவோட்டிஸ் ஆஃப் சென்னை சவுத், சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்